0: இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறி காட்டும் ஆளுமைகள்.
2: மாவீரன் அலெக்சாண்டர் பல நாடுகளை வென்று வெற்றிக் களிப்பில் போர் பாசறை திரும்பிக் கொண்டிருந்த நேரம் கடுமையான காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டார். உடன் வந்த வைத்தியர்கள் கூட நம்பிக்கை இழந்து போன நிலை. இனி பிழைப்பது அரிது என்ற அந்த நேரத்தில் தன் தாயை பார்க்க விரும்பினார். இந்த உலகத்தின் நீள அகலங்களை அளந்து பார்த்துவிட்ட அந்த மனம் அந்த உலகப் பாதையில் அடி எடுத்து வைப்பது போல உணர்ந்தார். இவ்வுலக கையாலாகாத தனத்தை கண்டுகொண்டார். உடனே தனது தளபதிகளை அழைத்தார். தனது மூன்று கடைசி ஆசைகளை அறிவித்தார். ஆசை ஒன்று, என் சவப்பெட்டியை மருத்துவர்கள்தான் சுமந்து செல்ல வேண்டும். ஆசை இரண்டு, வீடு முதல் இடுகாடு வரை என் இறுதி ஊர்வல பயண பாதையிலே நான் கவர்ந்து வந்த முத்து மணி நவரத்தினங்களை வீசி வர வேண்டும். ஆசை மூன்று, என் இரு கைகளும் வெளியே தெரியும்படியாக என்னை சவப்பெட்டியில் வைத்து மூட வேண்டும். ஏனென்று கேட்டு நின்ற தளபதிகளிடம் அவரே விளக்கினார். நான் என் வாழ்வில் கற்றுக்கொண்ட மூன்று பாடங்களைத்தான் அப்படி மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாடம் ஒன்று, எப்பேற்பட்ட மன்னனாக இருந்தாலும் வைத்தியர்கள் கைவிடும் நாள் வரும், எனவேதான் அவர்களையே தூக்கச் சொல்கிறேன். பாடம் இரண்டு, ஒரு குண்டுமணி தங்கம் கூட செத்தபின் என்னோடு வரப்போவதில்லை, எனவேதான் அவற்றை ஊர்வல பாதையில் இறைத்துவிடச் சொல்கிறேன். பாடம் மூன்று, இந்த பூமிக்கு வெறும் கையனாக வந்தேன், வெறும் கையனாகவே போகிறேன், எனவேதான் வெறுங்கைகள் வெளியே தெரியும்படி சவப்பெட்டியை மூடச் சொல்கிறேன். இவ்வுலகை வென்றவனை அவ்வுலகம் வென்றுவிட்டதே. முற்றுப்பெற்ற சுவாச காற்றுடன் உன் சுவிஸ் வங்கி கணக்கும் முற்று பெற்று விடுமே. அது ஏன் சுவிஸ் வங்கி சுரண்டல் மண்டைகளுக்கு புரிவதில்லை? ஆம், எதை கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல.
1: விவிலிய தேடல்கள்.

இறையசுவில் பிரியமான நேர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளைகளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் இந்த தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க இருக்கிற திருப்பாடலானது திருப்பாடல் 50. இன்றைய நாளின் பல்லவியாக நாம் சிந்திக்க இருப்பது, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். அதாவது நம்முடைய வழிகள், நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக வாழும் பொழுது, நேர்மையாக உண்மையாக கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக நாம் வாழுகிற பொழுது நிச்சயமாக மீட்பு நமக்கு உறுதி என்கின்ற நம்பிக்கையை இந்த காலை வேளையிலே இந்த திருப்பாடல் அந்த நம்பிக்கையை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருகிறது. இந்த திருப்பாடல் உடைய ஆசிரியர் யார் என்று பார்க்கிற பொழுது, ஆசாப். இவர் பெராகியாவின் மகன். தாவீது சந்திப்பு கூடாரத்தில் பல சங்கீத சேவகர்களை நியமிக்கிறார். அவர்களுக்கு பல தலைவர்களையும் அவர் ஏற்படுத்துகிறார். அந்த தலைவர்களில் ஒருவர் தான் இந்த ஆசாப். இவர் ஏறக்குறைய 12 திருப்பாடல்களை எழுதியிருக்கிறார். அதில் முதலாவது திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் 50. இந்த திருப்பாடலுடைய மைய கருத்தாக நாம் சிந்திக்க இருப்பது, கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மக்கள் ஒரு சிலர் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றார்கள். உதட்டளவில் கடவுளை புகழ்கின்றார்கள், ஆனால் உள்ளத்து அளவில் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருப்பதை இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகிறது. மேலும் சடங்குகள், காணிக்கைகள், பலிகளுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர கடவுளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தர மறந்து போகின்றார்கள் என்பதையும் இந்த திருப்பாடல் இந்த நாளிலே நமக்கு எடுத்து கூறுகிறது. யூதர்கள் சடங்குகள், சட்டங்கள், சம்பிரதாயங்களுக்கு அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள், ஆனால் கடவுளை பல வேளைகளில் அவர்கள் மறந்து பாவ வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பிறருக்கு அருமையாக அவர்கள் போதித்தார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்ய அவர்கள் மறந்து போனார்கள் என்பதையெல்லாம் இந்த திருப்பாடல் அழகாக எடுத்து கூறுகிறது. இன்றைய நவீன கிறிஸ்தவர்களுக்கும் கூட இந்த திருப்பாடல் ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தினந்தோறும் திருப்பலிக்கு செல்கிறோம், காணிக்கை கொடுக்கின்றோம், இன்னும் மற்ற வழிபாடுகளெல்லாம் கலந்து கொள்கின்றோம். ஆனால் இறைவன் அதையெல்லாம் பெரிதாக நினைப்பதில்லை. நாம் திருப்பலிக்கு செல்லலாம், காணிக்கை கொடுக்கலாம், வழிபாடுகளை கலந்து கொள்ளலாம், ஆனால் அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கு, நேர்மையாக வாழ்வதற்கு, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக நான் வாழ்வதற்கு அவை அனைத்தும் நமக்கு பயன்பட வேண்டுமே தவிர, வெறும் சடங்குக்காக, சம்பிரதாயத்திற்காக நாம் திருப்பலிக்கு செல்லுவதோ காணிக்கை கொடுப்பதோ கடவுள் விரும்புவது இல்லை. ஆகவே இந்த நாளிலே இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செய்தி, கடவுளுக்கு நீ உன்னையே முழுமையாக காணிக்கையாக கொடு. கடவுள் உன்னுடைய பணத்தையோ, உன்னுடைய செல்வத்தையோ, நீ கொடுக்கின்ற காணிக்கையோ அவர் எதிர்பார்க்கவில்லை. கடவுள் உன்னை எதிர்பார்க்கிறார், உன்னுடைய இதயத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே உன்னை, உன்னுடைய இதயத்தை கடவுளுக்கு காணிக்கையாக கொடு. கடவுளுக்கு நீ காணிக்கையாக கொடுப்பதற்கு கடவுள் பசியாக இல்லை. அவருடைய எந்த ஒரு விதமான காணிக்கைகளையும் பலிகளையும் உன்னுடைய நேர்ச்சைகளையும் அவர் விரும்புவதும் இல்லை. கடவுள் விரும்புவது உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய நொறுங்கிய அந்த குற்றம் உணர்ந்த இதயத்தை, உன்னுடைய நேர்மையான வாழ்க்கையை தான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே இந்த திருப்பாடலை இந்த நாளிலே நாம் வாசித்து நமக்குள்ளாக நாம் சிந்தித்து பார்ப்போம். சடங்குகள் முக்கியமா, அல்லது நொறுங்கிய குற்றம் உணர்ந்த என்னுடைய இதயத்தை நான் கடவுளுக்கு காணிக்கையாக்குவது முக்கியமா, பலிகள் முக்கியமா, அல்லது கடவுளுக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்வது முக்கியமா, முணுமுணுப்பது முக்கியமா, அல்லது கடவுளுக்கு நன்றி அறிந்த உள்ளத்தோடு கடவுள் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நான் வாழ்வது முக்கியமா? சிந்தித்து பார்ப்போம். நமக்குள்ளாக சில கேள்விகளை கேட்போம். நான் கடவுளை எப்படி பார்க்கிறேன்? என்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு இயந்திரமாக நான் பார்க்கின்றேனா, அல்லது கடவுள் என்னுடைய தந்தை என்பது என்ற உணர்வோடு, நான் அவருடைய பிள்ளை என்ற உணர்வோடு நான் கடவுளை பார்க்கின்றேனா? என்னுடைய வழிபாடு வெறும் உதட்டளவில் இருக்கிறதா, அல்லது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய வழிபாடு வெளிப்படுகிறதா என்பதை சிந்திப்போம். நான் செய்யும் தவறுகளை கடவுள் பார்க்கவில்லை என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதையும் இந்த நாளிலே சிந்தித்து பார்த்து கடவுளுக்கு நம்மை முழுமையாக காணிக்கையாக நாம் கொடுப்போம், அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இறைவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டி அனைவரும் கண்களை மூடி நாம் கடவுளுக்கு நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த ஜபத்தை ஏறெடுப்போம். ஜபிப்போமாக. எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போலித்தனமான அந்த வாழ்க்கையை, வெறும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நீர் மன்னிப்பீராக.
சடங்குகளில் மூழ்கி உம்மோடு உள்ள உறவை நாங்கள் மறந்திருக்கிறோம். பல வேளைகளிலே உம்மை விட்டு வெகு தொலைவில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். உதட்டளவில் உம்மை புகழ்ந்து கொண்டு உள்ளத்தளவில் நாங்கள் வெகு தொலைவில் இருந்த அந்த நேரங்களைக்கெல்லாம் நினைத்து நாங்கள் மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே, நொறுங்குண்ட நன்றி நிறைந்த அந்த இதயத்தை இந்த வேளையிலே எங்களுக்கு கொடுத்தருளும். எங்களையே உம்மைக்கு காணிக்கையாக்கக்கூடிய அந்த உன்னதமான மனதை எங்களுக்கு தாரும். எங்களுடைய நாவை காத்து உண்மையான வழியில் நடந்து சகோதர அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். இந்த ஜெபங்களை எல்லாம் இந்த காலை வேளையிலையும் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.

0: செய்திகள்.
1: சுவிட்சர்லாந்து நாட்டின் இயக்கோனில் ஜூலை 1 காலை நடைபெறவிருந்த திருத்தந்தை அனுமதியின்றி 4 புதிய ஆயர்களை அருட்பொழிவு செய்யும் நிகழ்வை மேற்கொள்ள வேண்டாம் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் புனித 10 பத்திநாதர் குருத்துவ சகோதர அமைப்பிற்கு இறுதி வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். திருத்தந்தைகளின் கோடை விடுமுறை இல்லமான காசல் கேண்டால்ஃபோவில் செய்தியாளர்களை சந்தித்த போது அண்மையில் அறிவித்ததை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் தனது கடிதத்தில் திருத்துதர் பேதுருவின் வாரிசாக இறைவன் எனக்கு அளித்த பொறுப்பின் அடிப்படையில் தந்தையரான இதயத்துடன் உங்களை அணுகுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த அமைப்புடன் இணைந்த ஆயர்கள், அர்ப்பணியாளர்கள், அர்ப்பணித்துவ மாணவர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்களை நோக்கியும் தனது வேண்டுகோளை அவர் முன்வைத்துள்ளார். திருவை வழங்கும் வழிபாட்டு மரபு, குருத்துவ பயிற்சி, அப்போஸ்தல பணியாற்றும் உற்சாகம் மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைக்கு இணைந்திருக்கும் அவர்களின் முயற்சிகளை திரு அவை மதிப்பதாகவும் அதனாலேயே முந்தைய திருத்தந்தர்கள் தொடர்ந்து காட்டிய கவனமும் உரையாடலும் நினைவு கூறப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உங்கள் இதயபூர்வமான நலனுக்காக நான் வேண்டுகிறேன், தயவு செய்து இந்த முடிவிலிருந்து விலகுங்கள் என்று உருக்கமான முறையில் வலியுறுத்துள்ள திருத்தந்தை அவர்கள், நீங்கள் செய்யவிருக்கும் இந்த பிளவுண்டாக்கும் செயல் நம்பிக்கையாளர்களுக்கு சட்டப்பூர்வமான திருவழிபாட்டு அருள் சாதனங்களை வழங்குவதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஏனெனில் கிறிஸ்துவின் தையல்களற்ற ஆடையை கிழிப்பது மிக கடுமையான பாவமாகும் என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள், ஆண்டவர் உங்கள் மனச்சான்றுகளை ஒளிர்வித்து உங்கள் இதயங்களை விழிப்படைய செய்வாராக என்றும் தெரிவித்துள்ளார்.
0: June 29 திங்கள் அன்று புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பெருவிழாவையொட்டி வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பேதுரு நிதி உதவிக்கு தாராளமாக பங்களித்த உலகளாவிய கத்தோலிக்கர்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்த நிதியுதவியானது புனித பேதுருவின் வாரிசாக தாம் ஆற்றும் ஆன்மீக மற்றும் உலகளாவிய பணிகளுக்கு பெரிதும் துணையாக இருக்கிறது என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். இத்தகைய உலகளாவிய நன்கொடைகள் மூலம் பேரிடர் நிவாரண பணிகள், ஏழை எளியோருக்கான தொண்டுகள் மற்றும் நலிவடைந்த சமூகங்களுக்கான உதவிகளை வத்திக்கானால் மேற்கொள்ள முடிகிறது என்று விவரித்த திருத்தந்தை, நம்பிக்கையிலும் ஒற்றுமையிலும் தொடர்ந்து இணைந்து பயணிக்க நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். நோயாளிகள், தனிமையில் வாடுவோர் மற்றும் சிறை கைதிகளுக்காக சிறப்பு இறைவேண்டல்களை மேற்கொண்ட திருத்தந்தை, மேலும் ரோம் நகரில் பணியாற்றும் பங்கு தந்தையர்கள், துறவிகள், கன்னியர்கள் மற்றும் ஆன்மீக பணியாளர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்ததுடன் நகரின் கிறிஸ்தவ பாரம்பரியத்தை உயிருடன் வைத்திருக்க அவர்களின் தினசரி பணி இன்றியமையாதது என்று பாராட்டினார். தொடர்ந்து சமூகத்தின் விளிம்புநிலை மக்களின் குரலாக விளங்கும் வத்திக்கான் செய்தித்தாளின் மாதாந்திர இணைப்பான எல் ஒசர்வாடோர் தி ஸ்ட்ராடா இதழை விநியோகித்துக் கொண்டிருந்த வீடற்ற எளிய மக்களை திருத்தந்தை நேரில் சந்தித்து வாழ்த்தினார். இந்த இதழை உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்தார்.
1: June 24 முதல் 30 வரை பாங்காக் அருகில் உள்ள பான் ஃபுவான் அருட்பணி பயிற்சி மையத்தில் 6வது பன்னாட்டு தலித்தாக்கும் தலைமைத்துவ பயிற்சி நடைபெற்றது. 23 நாடுகளைச் சேர்ந்த 30 பிரதிநிதிகள் பங்கேற்ற இந்த பயிற்சியை தலித்தாக்கும் இன்டர்நேஷனல் மற்றும் அனைத்துலக துறவர சபை தலைவர்களின் ஒன்றியம் இணைந்து ஏற்பாடு செய்தன. மனித வர்த்தகத்திற்கு எதிரான போராட்டத்தில் கல்வி, தலைமைத்துவ திறன் மற்றும் சமூக பங்களிப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இப்பயிற்சி வழங்கப்பட்டது. உலகளாவிய மதிப்பீடுகளின்படி கட்டாய உழைப்பு மற்றும் கட்டாய திருமணம் உள்ளிட்ட காரணங்களால் ஏறத்தாழ 4.96 கோடி மக்கள் நவீன அடிமைத்தனத்தில் வாழ்கின்றனர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் பெண்கள், சிறுமிகள் மற்றும் குழந்தைகள் தொடர்ந்து அதிக பாதிப்புக்குள்ளாகின்றனர் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. அதேவேளையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இணையதள மோசடி மையங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயல்படும் குற்றவியல் வலைப்பின்னல்களால் உருவாகி வரும் புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றன.
0: லைபீரியா நாட்டின் கல்வியை மேம்படுத்துவதில் கத்தோலிக்க திரு அவை முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக கிராமப்புற மற்றும் பின்தங்கிய சமூகங்களில் கத்தோலிக்க பள்ளிகள் மோதல் மற்றும் கடினமான காலங்களிலும் நம்பிக்கை மற்றும் நிலைத்தன்மையின் புகலிடமாக திகழ்கின்றன. கல்வியாளர்களால் நிரம்பிய தனது குடும்பத்தாலும் தனது இறை அழைப்பாலும் ஈர்க்கப்பட்ட அருட்சகோதரி பிலோமினா அவர்கள் திருக்குடும்ப துறவர சபையில் இணைந்தார். கல்வி, நம்பிக்கை உருவாக்கம், நலவாழ்வு மற்றும் மேய்ப்பு பணி ஆகியவற்றின் மூலம் குடும்பங்களை வலுப்படுத்துவதே இந்த சபையின் நோக்கமாகும். மனித மாண்பை பாதுகாத்து உயர்த்துவதற்கும் சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கு தன்னலமற்ற சேவை ஆற்றுவதற்கும் இத்துறவர சபை அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேப் பால்மாஸ் மறை மாவட்டத்தின் கல்வித்துறை செயலாளராகவும் கத்தோலிக்க கல்விக்கான தேசிய ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றும் அருள் சகோதரி பிலோமினா அவர்கள் கத்தோலிக்க பள்ளிகளின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுவதோடு ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுதலும் ஆதரவும் வழங்கி வருகிறார். மேலும் பள்ளி நிர்வாகத்தை வலுப்படுத்துதல், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் பொருளாதார பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களின் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைப்பதை மேம்படுத்துதல் ஆகிய பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறி காட்டும் ஆளுமைகள்.
2: மாவீரன் அலெக்சாண்டர் பல நாடுகளை வென்று வெற்றிக் களிப்பில் போர் பாசறை திரும்பிக் கொண்டிருந்த நேரம் கடுமையான காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டார். உடன் வந்த வைத்தியர்கள் கூட நம்பிக்கை இழந்து போன நிலை. இனி பிழைப்பது அரிது என்ற அந்த நேரத்தில் தன் தாயை பார்க்க விரும்பினார். இந்த உலகத்தின் நீள அகலங்களை அளந்து பார்த்துவிட்ட அந்த மனம் அந்த உலகப் பாதையில் அடி எடுத்து வைப்பது போல உணர்ந்தார். இவ்வுலக கையாலாகாத தனத்தை கண்டுகொண்டார். உடனே தனது தளபதிகளை அழைத்தார். தனது மூன்று கடைசி ஆசைகளை அறிவித்தார். ஆசை ஒன்று, என் சவப்பெட்டியை மருத்துவர்கள்தான் சுமந்து செல்ல வேண்டும். ஆசை இரண்டு, வீடு முதல் இடுகாடு வரை என் இறுதி ஊர்வலப் பயணப் பாதையிலே நான் கவர்ந்து வந்த முத்து மணி நவரத்தினங்களை வீசி வர வேண்டும். ஆசை மூன்று, என் இரு கைகளும் வெளியே

0: தெரியும்படியாக என்னை சவப்பெட்டியில் வைத்து மூட வேண்டும். ஏனென்று கேட்டு நின்ற தளபதிகளிடம் அவரே விளக்கினார். நான் என் வாழ்வில் கற்றுக்கொண்ட மூன்று பாடங்களைத்தான் அப்படி மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாடம் ஒன்று, எப்பேற்பட்ட மன்னனாக இருந்தாலும் வைத்தியர்கள் கைவிடும் நாள் வரும், எனவேதான் அவர்களையே தூக்கச் சொல்கிறேன். பாடம் இரண்டு, ஒரு குண்டுமணி தங்கம் கூட செத்தபின் என்னோடு வரப்போவதில்லை, எனவேதான் அவற்றை ஊர்வலப் பாதையில் இறைத்துவிடச் சொல்கிறேன். பாடம் மூன்று, இந்த பூமிக்கு வெறும் கையனாக வந்தேன், வெறும் கையனாகவே போகிறேன், எனவேதான் வெறுங்கைகள் வெளியே தெரியும்படி சவப்பெட்டியை மூடச் சொல்கிறேன். இவ்வுலகை வென்றவனை அவ்வுலகம் வென்றுவிட்டதே. முற்றுப்பெற்ற சுவாசக் காற்றுடன் உன் சுவிஸ் வங்கி கணக்கும் முற்று பெற்றுவிடுமே. அது ஏன் சுவிஸ் வங்கி சுரண்டல் மண்டைகளுக்கு புரிவதில்லை? ஆம், எதை கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல.
1: விவிலிய தேடல்கள்.

இறையசில் பிரியமான நேர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளைகளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் இந்த தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க இருக்கிற திருப்பாடலானது திருப்பாடல் 50. இன்றைய நாளின் பல்லவியாக நாம் சிந்திக்க இருப்பது, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். அதாவது நம்முடைய வழிகள், நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக வாழும் பொழுது, நேர்மையாக உண்மையாக கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக நாம் வாழுகிற பொழுது, நிச்சயமாக மீட்பு நமக்கு உறுதி என்கின்ற நம்பிக்கையை இந்த காலை வேளையிலே இந்த திருப்பாடல் அந்த நம்பிக்கையை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருகிறது. இந்த திருப்பாடல் உடைய ஆசிரியர் யார் என்று பார்க்கிற பொழுது, ஆசாப். இவர் பெராகியாவின் மகன். தாவீது சந்திப்பு கூடாரத்தில் பல சங்கீத சேவகர்களை நியமிக்கிறார். அவர்களுக்கு பல தலைவர்களையும் அவர் ஏற்படுத்துகிறார். அந்த தலைவர்களில் ஒருவர் தான் இந்த ஆசாப். இவர் ஏறக்குறைய 12 திருப்பாடல்களை எழுதியிருக்கிறார். அதில் முதலாவது திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் 50. இந்த திருப்பாடலுடைய மைய கருத்தாக நாம் சிந்திக்க இருப்பது, கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மக்கள் ஒரு சிலர் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றார்கள். உதட்டளவில் கடவுளை புகழ்கின்றார்கள், ஆனால் உள்ளத்து அளவில் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருப்பதை இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகிறது. மேலும் சடங்குகள், காணிக்கைகள், பலிகளுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர கடவுளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தர மறந்து போகின்றார்கள் என்பதையும் இந்த திருப்பாடல் இந்த நாளிலே நமக்கு எடுத்து கூறுகிறது. யூதர்கள் சடங்குகள், சட்டங்கள், சம்பிரதாயங்களுக்கு அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள், ஆனால் கடவுளை பல வேளைகளில் அவர்கள் மறந்து பாவ வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பிறருக்கு அருமையாக அவர்கள் போதித்தார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்ய அவர்கள் மறந்து போனார்கள் என்பதையெல்லாம் இந்த திருப்பாடல் அழகாக எடுத்து கூறுகிறது. இன்றைய நவீன கிறிஸ்தவர்களுக்கும் கூட இந்த திருப்பாடல் ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தினந்தோறும் திருப்பலிக்கு செல்கிறோம், காணிக்கை கொடுக்கின்றோம், இன்னும் மற்ற வழிபாடுகளெல்லாம் கலந்து கொள்கின்றோம். ஆனால் இறைவன் அதையெல்லாம் பெரிதாக நினைப்பதில்லை. நாம் திருப்பலிக்கு செல்லலாம், காணிக்கை கொடுக்கலாம், வழிபாடுகளை கலந்து கொள்ளலாம், ஆனால் அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கு, நேர்மையாக வாழ்வதற்கு, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக நான் வாழ்வதற்கு அவை அனைத்தும் நமக்கு பயன்பட வேண்டுமே தவிர, வெறும் சடங்குக்காக, சம்பிரதாயத்திற்காக நாம் திருப்பலிக்கு செல்லுவதோ, காணிக்கை கொடுப்பதோ கடவுள் விரும்புவது இல்லை. ஆகவே இந்த நாளிலே இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செய்தி, கடவுளுக்கு நீ உன்னையே முழுமையாக காணிக்கையாக கொடு. கடவுள் உன்னுடைய பணத்தையோ, உன்னுடைய செல்வத்தையோ, நீ கொடுக்கின்ற காணிக்கையோ அவர் எதிர்பார்க்கவில்லை. கடவுள் உன்னை எதிர்பார்க்கிறார், உன்னுடைய இதயத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே உன்னை, உன்னுடைய இதயத்தை கடவுளுக்கு காணிக்கையாக கொடு. கடவுளுக்கு நீ காணிக்கையாக கொடுப்பதற்கு கடவுள் பசியாக இல்லை. அவருடைய எந்த ஒரு விதமான காணிக்கைகளையும் பலிகளையும் உன்னுடைய நேர்ச்சைகளையும் அவர் விரும்புவதும் இல்லை. கடவுள் விரும்புவது உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய நொறுங்கிய அந்த குற்றம் உணர்ந்த இதயத்தை, உன்னுடைய நேர்மையான வாழ்க்கையை தான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே இந்த திருப்பாடலை இந்த நாளிலே நாம் வாசித்து நமக்குள்ளாக நாம் சிந்தித்து பார்ப்போம். சடங்குகள் முக்கியமா, அல்லது நொறுங்கிய குற்றம் உணர்ந்த என்னுடைய இதயத்தை நான் கடவுளுக்கு காணிக்கையாக்குவது முக்கியமா, பலிகள் முக்கியமா, அல்லது கடவுளுக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்வது முக்கியமா, முணுமுணுப்பது முக்கியமா, அல்லது கடவுளுக்கு நன்றியறிந்த உள்ளத்தோடு கடவுள் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நான் வாழ்வது முக்கியமா? சிந்தித்து பார்ப்போம். நமக்குள்ளாக சில கேள்விகளை கேட்போம். நான் கடவுளை எப்படி பார்க்கிறேன்? என்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு இயந்திரமாக நான் பார்க்கின்றேனா, அல்லது கடவுள் என்னுடைய தந்தை என்பது என்ற உணர்வோடு, நான் அவருடைய பிள்ளை என்ற உணர்வோடு நான் கடவுளை பார்க்கின்றேனா? என்னுடைய வழிபாடு வெறும் உதட்டளவில் இருக்கிறதா, அல்லது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய வழிபாடு வெளிப்படுகிறதா என்பதை சிந்திப்போம். நான் செய்யும் தவறுகளை கடவுள் பார்க்கவில்லை என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதையும் இந்த நாளிலே சிந்தித்து பார்த்து கடவுளுக்கு நம்மை முழுமையாக காணிக்கையாக நாம் கொடுப்போம். அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இறைவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டி அனைவரும் கண்களை மூடி நாம் கடவுளுக்கு நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த ஜபத்தை ஏறெடுப்போம். ஜபிப்போமாக. எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போலித்தனமான அந்த வாழ்க்கையை, வெறும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நீர் மன்னிப்பீராக.
சடங்குகளில் மூழ்கி உம்மோடு உள்ள உறவை நாங்கள் மறந்திருக்கிறோம். பல வேளைகளிலே உம்மை விட்டு வெகு தொலைவில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். உதட்டளவில் உம்மை புகழ்ந்து கொண்டு உள்ளத்தளவில் நாங்கள் வெகு தொலைவில் இருந்த அந்த நேரங்களைக்கெல்லாம் நினைத்து நாங்கள் மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே, நொறுங்குண்ட நன்றி நிறைந்த அந்த இதயத்தை இந்த வேளையிலே எங்களுக்கு கொடுத்தருளும். எங்களையே உம்மைக்கு காணிக்கையாக்கக்கூடிய அந்த உன்னதமான மனதை எங்களுக்கு தாரும். எங்களுடைய நாவை காத்து உண்மையான வழியில் நடந்து சகோதர அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். இந்த ஜெபங்களை எல்லாம் இந்த காலை வேளையிலையும் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.

0: செய்திகள்.
1: சுவிட்சர்லாந்து நாட்டின் இக்கோனில் ஜூலை 1 காலை நடைபெறவிருந்த திருத்தந்தை அனுமதியின்றி 4 புதிய ஆயர்களை அருட்பொழிவு செய்யும் நிகழ்வை மேற்கொள்ள வேண்டாம் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் புனித 10 பத்திநாதர் குருத்துவ சகோதர அமைப்பிற்கு இறுதி வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். திருத்தந்தைகளின் கோடை விடுமுறை இல்லமான காசல் கேண்டால்ஃபோவில் செய்தியாளர்களை சந்தித்த போது அண்மையில் அறிவித்ததை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் தனது கடிதத்தில், திருத்துதர் பேதுருவின் வாரிசாக இறைவன் எனக்கு அளித்த பொறுப்பின் அடிப்படையில் தந்தையரான இதயத்துடன் உங்களை அணுகுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த அமைப்புடன் இணைந்த ஆயர்கள், அர்ப்பணியாளர்கள், அர்ப்பணித்துவ மாணவர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்களை நோக்கியும் தனது வேண்டுகோளை அவர் முன்வைத்துள்ளார். திருவை வழங்கும் வழிபாட்டு மரபு, குருத்துவ பயிற்சி, அப்போஸ்தல பணியாற்றும் உற்சாகம் மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைக்கு இணைந்திருக்கும் அவர்களின் முயற்சிகளை திருஅவை மதிப்பதாகவும், அதனாலேயே முந்தைய திருத்தந்தர்கள் தொடர்ந்து காட்டிய கவனமும் உரையாடலும் நினைவு கூறப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உங்கள் இதயபூர்வமான நலனுக்காக நான் வேண்டுகிறேன். தயவு செய்து இந்த முடிவிலிருந்து விலகுங்கள் என்று உருக்கமான முறையில் வலியுறுத்துள்ள திருத்தந்தை அவர்கள், நீங்கள் செய்யவிருக்கும் இந்த பிளவுண்டாக்கும் செயல் நம்பிக்கையாளர்களுக்கு சட்டப்பூர்வமான திருவழிபாட்டு அருட்சாதனங்களை வழங்குவதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஏனெனில் கிறிஸ்துவின் தையல்களற்ற ஆடையை கிழிப்பது மிக கடுமையான பாவமாகும் என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள், ஆண்டவர் உங்கள் மனச்சான்றுகளை ஒளிர்வித்து உங்கள் இதயங்களை விழிப்படைய செய்வாராக என்றும் தெரிவித்துள்ளார்.
2: June 29 திங்களன்று புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பெருவிழாவையொட்டி வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பேதுரு நிதி உதவிக்கு தாராளமாக பங்களித்த உலகளாவிய கத்தோலிக்கர்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்த நிதியுதவியானது புனித பேதுருவின் வாரிசாக தாம் ஆற்றும் ஆன்மீக மற்றும் உலகளாவிய பணிகளுக்கு பெரிதும் துணையாக இருக்கிறது என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். இத்தகைய உலகளாவிய நன்கொடைகள் மூலம் பேரிடர் நிவாரண பணிகள், ஏழை எளியோருக்கான தொண்டுகள் மற்றும் நலிவடைந்த சமூகங்களுக்கான உதவிகளை வத்திக்கானால் மேற்கொள்ள முடிகிறது என்று விவரித்த திருத்தந்தை, நம்பிக்கையிலும் ஒற்றுமையிலும் தொடர்ந்து இணைந்து பயணிக்க நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். நோயாளிகள், தனிமையில் வாடுவோர் மற்றும் சிறை கைதிகளுக்காக சிறப்பு இறைவேண்டல்களை மேற்கொண்ட திருத்தந்தை, மேலும் ரோம் நகரில் பணியாற்றும் பங்கு தந்தையர்கள், துறவிகள், கன்னியர்கள் மற்றும் ஆன்மீக பணியாளர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்ததுடன், நகரின் கிறிஸ்தவ பாரம்பரியத்தை உயிருடன் வைத்திருக்க அவர்களின் தினசரி பணி இன்றியமையாதது என்று பாராட்டினார். தொடர்ந்து சமூகத்தின் விளிம்புநிலை மக்களின் குரலாக விளங்கும் வத்திக்கான் செய்தித்தாளின் மாதாந்திர இணைப்பான எல் ஒசர்வாடோர் தி ஸ்ட்ராடா இதழை விநியோகித்துக் கொண்டிருந்த வீடற்ற எளிய மக்களை திருத்தந்தை நேரில் சந்தித்து வாழ்த்தினார். இந்த இதழை உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்தார்.
1: June 24 முதல் 30 வரை பாங்காக் அருகில் உள்ள பான் ஃபுவான் அருட்பணி பயிற்சி மையத்தில் 6th பன்னாட்டு தலித்தாக்கும் தலைமைத்துவ பயிற்சி நடைபெற்றது. 23 நாடுகளைச் சேர்ந்த 30 பிரதிநிதிகள் பங்கேற்ற இந்த பயிற்சியை தலித்தாக்கும் இன்டர்நேஷனல் மற்றும் அனைத்துலக துறவர சபை தலைவர்களின் ஒன்றியம் இணைந்து ஏற்பாடு செய்தன. மனித வர்த்தகத்திற்கு எதிரான போராட்டத்தில் கல்வி, தலைமைத்துவ திறன் மற்றும் சமூக பங்களிப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இப்பயிற்சி வழங்கப்பட்டது. உலகளாவிய மதிப்பீடுகளின்படி கட்டாய உழைப்பு மற்றும் கட்டாய திருமணம் உள்ளிட்ட காரணங்களால் ஏறத்தாழ 4.96 கோடி மக்கள் நவீன அடிமைத்தனத்தில் வாழ்கின்றனர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் பெண்கள், சிறுமிகள் மற்றும் குழந்தைகள் தொடர்ந்து அதிக பாதிப்புக்குள்ளாகின்றனர் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. அதேவேளையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இணையதள மோசடி மையங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயல்படும் குற்றவியல் வலைப்பின்னல்களால் உருவாகி வரும் புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றன.
2: லைபீரியா நாட்டின் கல்வியை மேம்படுத்துவதில் கத்தோலிக்க திருஅவை முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக கிராமப்புற மற்றும் பின்தங்கிய சமூகங்களில் கத்தோலிக்க பள்ளிகள் மோதல் மற்றும் கடினமான காலங்களிலும் நம்பிக்கை மற்றும் நிலைத்தன்மையின் புகலிடமாக திகழ்கின்றன. கல்வியாளர்களால் நிரம்பிய தனது குடும்பத்தாலும் தனது இறை அழைப்பாலும் ஈர்க்கப்பட்டார். அருட்சகோதரி பிலோமினா அவர்கள் திருக்குடும்ப துறவர சபையில் இணைந்தார். கல்வி, நம்பிக்கை உருவாக்கம், நலவாழ்வு மற்றும் மேய்ப்பு பணி ஆகியவற்றின் மூலம் குடும்பங்களை வலுப்படுத்துவதே இந்த சபையின் நோக்கமாகும். மனித மாண்பை பாதுகாத்து உயர்த்துவதற்கும் சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கு தன்னலமற்ற சேவை ஆற்றுவதற்கும் இத்துறவர சபை அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேப் பால்மாஸ் மறை மாவட்டத்தின் கல்வித்துறை செயலாளராகவும் கத்தோலிக்க கல்விக்கான தேசிய ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றும் அருள் சகோதரி பிலோமினா அவர்கள் கத்தோலிக்க பள்ளிகளின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுவதோடு ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுதலும் ஆதரவும் வழங்கி வருகிறார். மேலும் பள்ளி நிர்வாகத்தை வலுப்படுத்துதல், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் பொருளாதார பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களின் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைப்பதை மேம்படுத்துதல் ஆகிய பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஆன்றோர் வாக்கு என்ற இந்த சிந்தனையிலே இன்று உங்களை விண்வெளிக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். நம் அனைவருக்கும் தெரியும், 1969 ஆண்டு ஜூலை மாதம் 21 நாள் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் நிலவின் மீது அவர் கால் பதித்தார். அவர் திரும்ப வந்த பிற்பாடு அவரிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் அந்த நிலவின் மீது அடியெடுத்து வைத்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது என்று. இதோ அதற்கு அவர் சொன்ன ஒரு பதில். அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார், தட் இஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மேன், ஒன் ஜாயிண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட் செட்டிங் ஃபுட் ஆன் த மூன். அதாவது, ஒரு மனிதன் காலெடுத்து ஒரு அடி வைத்தான், அது அவனுக்கு மிகச் சாதாரணமாகவே இருந்தது. ஆனால் மனு குலத்திற்கோ அது ஒரு மிக பெரிய தாண்டுதல். ஏனென்றால் மனு குலம் முதல் முறையாக அந்த நிலவிலே சென்று கால் பதித்த அந்த நேரம் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நேரம், இதுவரை இல்லாத ஒன்றை சாதித்த ஒரு நேரம். நண்பர்களே, இந்த கூற்று நமக்கு எதை நினைவுபடுத்துகின்றது? நம்முடைய வாழ்விலே சில சமயங்களில் நாம் சிறு சிறு செயல்களை செய்யும்போது இது மிக சாதாரண ஒரு செயல்தானே என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் மற்றவர்களுக்கோ அது ஒரு மிக பெரிய சாதனையாக அல்லது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமைவதை நம்முடைய வாழ்வில் அன்றாடம் பார்த்திருக்கிறோம். எனவே எப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவருக்கு அவர் அந்த விண்கலத்திலிருந்து இறங்கி முதல் அடியை நிலவின் மீது வைக்கும்போது அது ஒரு சாதாரண அடி வைப்பதாகத்தான் இருந்தது, ஆனால் மனு குலத்திற்கோ அது ஒரு மாபெரும் செயல், மறக்கக்கூடாத ஒரு செயல், வெற்றிமிக்க ஒரு செயல். நம் வாழ்விலும் அப்படித்தான். எனவே மிகச்சிறிய காரியங்களை நாம் செய்யும்போது, மிக சாதாரணமான செயல்களை நாம் மேற்கொள்ளும் போது, இதுவும் முக்கியமானதே, இதுவும் புகழுக்குரியதே என்பதை நினைத்து செயல்பட்டால் வெற்றி நமதே. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: அவர் பெயர் மரியா.
3: மரியா கடவுளால் முன்குறிக்கப்பட்டவரா அல்லது மனிதரால் மிகைப்படுத்தப்பட்டவரா? இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியா என்னும் பெயரை கேட்டவுடன் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லை. பலர் கத்தோலிக்க திரு அவையில் மரியா என்னும் பெயரை கேட்டவுடன் புலகாங்கிதம் அடைந்து உணர்ச்சி வசப்பட்டு என் தாய் என் அருகில் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையை பெறுகின்றார்கள். சிலர் மரியா என்கின்ற இந்த பெயரை கேட்டவுடன் எவ்வித சலனமும் இன்றி மரியா கத்தோலிக்க திரு அவையின் ஓர் அடையாளம் என்பதோடு நிறுத்தி கொள்ளுகின்றார்கள். ஒரு சிலர் மரியா முக்கியமா என்று கத்தோலிக்க திரு அவையில் கூட கேட்கக்கூடிய சூழலையும் நாம் பார்த்திருக்கின்றோம். கத்தோலிக்க திரு அவையை தாண்டி கிறிஸ்தவர்கள் மத்தியில் மரியா என்னும் இந்த நபரை குறித்த சிந்தனைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதும் நமக்கு தெரியும். மரியா என்றால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர் என்று கூறக்கூடிய அளவிற்கு சில கிறிஸ்தவர்கள் துணிகின்றார்கள். கிறிஸ்தவத்தை தாண்டி வெளியே நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாவுக்கு என்று எத்தனையோ பக்தர்கள் இருக்கின்றார்கள். அன்னை மரியாவின் விழாக்கள், அன்னை மரியாவினுடைய திருத்தலங்கள் எல்லாம் இவற்றிற்கு சான்று பகருகின்றன. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்களை நாம் பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள் தொடங்கி நோவா வழியாக ஆபிரகாமில் நம் தந்தையை பெற்று எத்தனையோ நபர்கள், கடவுள் பயன்படுத்திய நபர்கள், அவர்களையெல்லாம் நாம் நன்மதிப்போடு நம் நினைவில் வைத்திருக்கின்றோம். நம்முடைய முன்மாதிரிகையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்தில் கடவுள் மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த மரியாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது எதற்கான இத்தகைய வேறுபாடுகள்? இந்த சவால் இன்று வரை நம் மத்தியில் இருக்கின்றது. மரியாவை குறித்து எதற்காக இத்தனை வேறுபாடுகளை கொண்ட கண்ணோட்டங்கள் இருக்கின்றன என்கின்ற அடிப்படை கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். இன்றைய யதார்த்த சூழ்நிலை என்னவென்றால், மரியா என்கின்ற நபரை பற்றிய சிந்தனை எழுந்தவுடன் ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் மட்டுமே தங்களுடைய கருத்தினை கூறி அந்த கருத்து தான் உண்மையான கருத்து என்று உறுதிப்பட கூற எத்தனிக்கின்றார்கள். விவாதங்களிலும் விதண்டாவாதங்களிலும் தான் நம்முடைய உரையாடல்களும் சிந்தனை கருத்துக்களும் இருக்கின்றனவே ஒழிய, விவிலியத்தின் அடிப்படையில் மரியாவை சிந்திக்க நம்மில் பலர் தவறிவிட்டோம், தயங்குகின்றோம், அல்லது விவிலியத்தின் அடிப்படையில் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதை தெரியாமல் வைத்திருக்கின்றோம். உணர்ச்சி பூர்வமாக மட்டுமே மரியாவை நம்மில் பலர் அணுகுகின்றோம். அந்த முறை முற்றிலும் சரியான முறையாக இருக்குமா என்றால் அது நிச்சயமாக இருக்காது. விவாதங்களிலும் விதண்டாவாதங்களிலும் மரியாவின் உண்மைத்தன்மையை கண்டு அறிவதை நாம் நிறுத்திவிட்டு விவிலியத்தின் அடிப்படையில் நாம் மரியாவை உற்று நோக்க முன்வருவோம். அதுவே நமக்கு மரியாவை பற்றிய சரியான கடவுள் விரும்புகின்ற புரிதலை கொடுக்கும். மீண்டும் கூறுகின்றேன், சரியான கடவுள் விரும்புகின்ற உண்மைத்தன்மையை நமக்கு கொடுக்கும். இதன் முறை என்ன? நாம் அனைவருமே விவிலியத்தை வாசிக்கின்றோம். நம்மில் பலர் விவிலிய கதாபாத்திரங்களையும் விவிலிய நிகழ்வுகளையும் எந்த கண்ணோட்டத்தில் வாசிக்கின்றோம்? இவையெல்லாம் முன்னொரு காலத்தில் நடந்த வரலாறு என்று நாம் கருதிவிட்டு ஒதுங்கி விடுகின்றோமா, அல்லது அந்த வரலாற்றை தாண்டி மீட்பின் வரலாற்றில் மனிதரோடு ஈடுபாடு கொண்ட கடவுளை அதில் சிந்திக்கின்றோமா? வரலாறு என்பது ஒரு தகவலுக்காக, கிறிஸ்தவின் மீது நான் விசுவாசம் என்னும் நம்பிக்கையை கொண்டிருக்கின்றேன், அப்படி என்றால் இந்த விசுவாசம் என்னும் நம்பிக்கையில் என்னுடைய மூதாதையர்கள் யார்? கடவுள் மனுக்குலத்தின் மீட்பிற்காக தொடக்கத்திலிருந்து இயேசு வரை யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்தார்? இறுதியாக தன் மகனையே மனிதராக பிறப்பித்து இயேசுவாக அனுப்பினாரே, இந்த நபர்களை எல்லாம் கடவுள் எதற்காக தேர்ந்தெடுத்தார்? அந்த நபர்கள் எல்லாம் நமது மீட்புக்காக, உங்களுடைய மீட்புக்காகவும் எனது மீட்பிற்காகவும் என்னவெல்லாம் செய்தார்கள்? எந்த சூழலில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? எந்த மனநிலையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டார்கள்? ஏற்றுக்கொண்ட கடவுளுடைய திட்டத்தினை என்னென்ன சூழல்களில் அவர்கள் நிறைவேற்றினார்கள்? மகிழ்ச்சியாக நிறைவேற்றினார்களா? சந்தேகத்தோடு நிறைவேற்றினார்களா? தயக்கத்தோடு நிறைவேற்றினார்களா? துன்பத்தோடு நிறைவேற்றினார்களா? சவால்களோடு நிறைவேற்றினார்களா? அல்லது அந்த சவால்களையும் தாண்டி எவ்வாறு கடவுளுடைய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் காண தவறிவிடுகின்றோம். எனவே இன்றிலிருந்து விவிலியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வரலாற்று கண்ணோட்டத்தோடு மட்டுமல்லாமல், ஒரு சில தகவல்கள் எனக்கு வேண்டும் என்பதற்காக என்கின்ற கண்ணோட்டத்தோடு மட்டுமல்லாமல், அதில் வாசிக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் மூலமாக கடவுளுடைய ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டின் வெளிப்பாடாகிய அவர்களுடைய செயல்பாடுகள், இவற்றையெல்லாம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நபர்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் கடவுளுடைய திட்டத்தின்படி தூய ஆவியாருடைய வழிகாட்டுதலில் நமக்காக அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்கின்ற சிந்தனையையும் நாம் நம்முடைய உள்ளத்தில் இருத்த வேண்டும். இல்லையென்றால் கடவுள் அங்கு பயன்படுத்திய எல்லா நபர்களையும் நாம் மறந்துவிட்டு, அவர்கள் நமக்கு செய்த உதவியையும் மறந்துவிட்டு, அவர்களை நம்முடைய சிந்தையிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய கண்ணோட்டம் மட்டும்தான் நமக்கு இருக்கும் என்பதை நம்முடைய சிந்தையில் இருத்த வேண்டும். எனவே விவிலிய நபர்களையும் நிகழ்வுகளையும் ஒரு வரலாற்று கோர்வையாக பார்க்காமல், மனுக்குல வரலாற்றில் மீட்பின் திட்டத்தின் அடிப்படையில் கடவுளுடைய ஈடுபாடுகளை சுட்டிக்காட்டும் நிகழ்வு கோர்வையாக நாம் பார்க்க வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமானது. வரலாற்று தரவுகளின் கோர்வை அல்ல, கடவுளுடைய ஈடுபாட்டு நிகழ்வுகளின் கோர்வையாக நாம் விவிலியத்தை காணுகின்ற பொழுது அதில் வரக்கூடிய மாந்தர்கள் அனைவரும் எவ்வளவு தூரத்திற்கு கடவுளுடைய கண்களில் முக்கியத்துவம் பெற்றவர்கள், கடவுளால் பயன்படுத்தப்பட்டவர்கள், கடவுளால் வழிகாட்டப்பட்டு தாங்கி பிடிக்கப்பட்டவர்கள் என்பது நமக்கு நன்றாக புரியும். அப்பொழுதுதான் இந்த நபர்களை எல்லாம் நாம் நன்றி மறவாமல் நம்முடைய உள்ளத்தில் நன்றி உணர்வோடு அவர்களை பார்க்க சொல்லும். இந்த தருணத்தில் தமிழர்களின் அடிப்படை அறநெறியின் கோட்பாடுகளை தாங்கி நிற்கக்கூடிய, அடிப்படை அடையாளங்களை தாங்கி நிற்கக்கூடிய, அடிப்படை விழுமியங்களை தாங்கி நிற்கக்கூடிய திருக்குறளிலிருந்து ஒரு குறளை உங்கள் சிந்தனைக்கு வைக்க விரும்புகின்றேன். 110வது குறள், எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று வள்ளுவர் மிக அழகாக கூறுகின்றார். எத்தகைய உதவிகளை மறந்தாலும் விமோச்சனம் உண்டு, ஆனால் ஒருவர் தனக்கு செய்த நன்றியை, செய் நன்றியை மறந்தவர்களுக்கு விமோச்சனமே கிடையாது என்று தமிழ் மரபின் அடித்தளமாக விளங்கக்கூடிய வள்ளுவர் மிக அழகாக எடுத்து கூறுகின்றார். எனவே தமிழர்களாகிய நாம் இந்த குறளின் அடிப்படையில் விவிலிய மாந்தர்களை அணுகுகின்ற பொழுது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு நபரின் முக்கியத்துவம் நமக்கு புரியும். கடவுள் அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நாமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது.

0: செய்திகள். புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பெருவிழாவையொட்டி ரோம் நகருக்கு வருகை தந்த கான்ஸ்டாண்டின் நோபல் திரு அவையின் பிரதிநிதிகளை சந்தித்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கிறிஸ்தவர்களின் முழுமையான ஒற்றுமையை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து முன்னேற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கிறிஸ்தவ ஒன்றிப்பு முதுபெரும் தந்தை பர்த்தலோமேயு அவர்களுக்கும் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ரோம் வந்திருந்த குழுவினருக்கும் தனது நன்றியை தெரிவித்த திருத்தந்தை, இரு திரு அவைகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் சகோதரத்துவ உறவின் அடையாளமாக இந்த வருகைகள் அமைந்துள்ளன என்று குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு புனித அந்திரேயா திருவிழாவையொட்டி இஸ்தான்புலில் உள்ள பனார் பகுதியில் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் முதுபெரும் தந்தையர் ஆலயத்திற்கு மேற்கொண்ட தனது வருகையை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, முதுபெரும் தந்தை பர்த்தலோமேயுடன் நடைபெற்ற சந்திப்புகள் ஒருவருக்கொருவர் நல்லுறவை வலுப்படுத்தியதுடன் கிறிஸ்தவ ஒற்றுமை குறித்த பொதுவான விருப்பத்தையும் வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார்.
1: மறை மாவட்டத்தின் நிர்வாக அமைப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்ட சீர்திருத்தங்களுக்கு பிறகு தற்போது 3 ஆண்டுகள் கழித்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் புதிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். கான்ஃபார்மா ஃப்ராட்ரஸ் டுவோஸ் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்ற திருத்தூது மடலின் மூலம் இன் எக்லேசியாரும் கம்யூனியோனே என்ற அப்போஸ்தலிக்க அரசியல் அமைப்பில் இந்த திருத்தங்களை அவர் மேற்கொண்டுள்ளார். புனித பேதுருவிடம் இயேசு கூறிய நீ உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்ற வார்த்தைகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, பேதுருவின் பணியின் வழியாக திரு அவைகளின் ஒற்றுமையை உறுதிப்படுத்துவது ரோம் திரு அவையின் தனித்துவமான பணியாகும் என்று வலியுறுத்தினார்.
0: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டை ஊக்குவிக்கும் திருப்பீட துறைக்கு புதிய தலைவர்களை நியமித்துள்ளார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. அருள் சகோதரி அலெக்சாண்ட்ரா ஸ்மெர்லி அவர்களை தலைவராகவும், கர்தினால் பாபியோ பாஜியோ அவர்களை லௌதா தோசி உயர்கல்வி மையத்திற்கான சிறப்பு பொறுப்புடன் கூடிய இணைத் தலைவராகவும், பேரருள் திரு ஜோசப் பார்லாஸ் அவர்களை செயலாளராகவும் திருத்தந்தை நியமித்துள்ளார். இந்த 3 நியமனங்களை தொடர்ந்து வரும் செப்டம்பர் 1 நாளன்று இந்த மூவரும் பொறுப்பேற்றுக் கொள்வர் என்று அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது. தொன் போஸ்கோவின் சலேசிய அருள் சகோதரிகள் சபையின் உறுப்பினரான அருள் சகோதரி அலெக்சாண்ட்ரா ஸ்மெர்லி 2021 முதல் திருப்பீடத்துறையின் செயலாளராக பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2022 ஆண்டு முதல் திருப்பீடத்துறையின் தலைவராக பணியாற்றி வந்த கர்தினால் மைக்கேல் ஷெர்னி அவர்களை தொடர்ந்து அருள் சகோதரி ஸ்மெர்லி இந்த பொறுப்பை ஏற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: வத்திக்கானின் கண்காணிப்பு மற்றும் நிதி தகவல் ஆணையம் நிறுவப்பட்டு 15 நிறைவடைந்துள்ள நிலையில் அதன் விரிவான சீர்திருத்தத்திற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த சீர்திருத்தம் ஒரு புதிய சட்டத்தையும் அந்த ஆணையத்தின் முதல் உள்கட்டமைப்பு ஒழுங்குமுறைகளையும் அறிமுகப்படுத்துகிறது. இது வத்திக்கானின் வெளிப்படைத்தன்மை, நிதியை கையாளுவதில் நேர்மை மற்றும் அனைத்துலக நாடுகளுடனான இணக்கம் ஆகியவற்றின் மீதான அர்ப்பணிப்பை வலுப்படுத்துகிறது. பணமோசடி, பயங்கரவாத நிதி உதவி, பேரழிவு தரும் ஆயுதங்களின் பெருக்கம் மற்றும் நிதி மேற்பார்வை ஆகியவற்றை எதிர்ப்பதற்கான வளர்ந்து வரும் உலகளாவிய தரநிலைகளுக்கு ஏற்ப அமைந்துள்ள இந்த சீர்திருத்தங்கள் திரு அவை மற்றும் வத்திக்கான் நகர அரசின் செயல்பாடுகளை மாற்றி அமைப்பதாக அமைந்துள்ளன. இந்த புதிய கட்டமைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் 6 பணமோசடி தடுப்பு வழிகாட்டுதல் மற்றும் எக்மான் குழுவின் சட்டம் உள்ளிட்ட அண்மை அனைத்துலக முன்னேற்றங்களையும் உள்ளடக்கியது.
0: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தற்போது தகவல் தொடர்பிற்கான திருப்பிடத்துறையின் செயலராக பணியாற்றி வரும் அருள்பணி லூசியோ ரூயிஸ் அவர்களை பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையின் புதிய செயலராக நியமித்துள்ளார். திருத்தந்தையின் பிறரன்பு பணி மற்றும் மனிதாபிமான திட்டங்களுக்கு திருப்பிடத்துறையே பொறுப்பாகும். ஜூன் 30 செவ்வாய் என்று அறிவிக்கப்பட்ட இந்த நியமனத்தை தொடர்ந்து அருள்பணி லூசியோ ரூயிஸ் அவர்கள் வரும் செப்டம்பர் 1 அன்று பொறுப்பேற்க உள்ளார். அருள்பணி ரூயிஸ் அவர்கள் கடந்த மார்ச் 1 முதல் பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையை வழிநடத்தி வரும் ஆயர் லூயிஸ் மரின்டி சான் மார்டின் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவார். தகவல் தொடர்பிற்கான திருப்பிடத்துறையின் தலைவராக மான்சரட் அல்வரட்டோ நியமிக்கப்பட்டது உட்பட ரோமானிய நிர்வாக அமைப்பில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு தலைமைத்துவ மாற்றங்களின் தொடர்ச்சியாக இந்த நியமனமும் இடம்பெற்றுள்ளது.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா, மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஆன்றோர் வாக்கு என்ற இந்த சிந்தனையிலே இன்று உங்களை விண்வெளிக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். நம் அனைவருக்கும் தெரியும், 1969 ஆண்டு ஜூலை மாதம் 21 நாள் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் நிலவின் மீது அவர் கால் பதித்தார். அவர் திரும்ப வந்த பிற்பாடு அவரிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் அந்த நிலவின் மீது அடியெடுத்து வைத்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது என்று. இதோ அதற்கு அவர் சொன்ன ஒரு பதில். அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார், தட் இஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மேன், ஒன் ஜாயிண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட் செட்டிங் ஃபுட் ஆன் த மூன். அதாவது, ஒரு மனிதன் காலெடுத்து ஒரு அடி வைத்தான், அது அவனுக்கு மிக சாதாரணமாகவே இருந்தது. ஆனால் மனு குலத்திற்கோ அது ஒரு மிக பெரிய தாண்டுதல். ஏனென்றால் மனு குலம் முதல் முறையாக அந்த நிலவிலே சென்று கால் பதித்த அந்த நேரம் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நேரம், இதுவரை இல்லாத ஒன்றை சாதித்த ஒரு நேரம். நண்பர்களே, இந்த கூற்று நமக்கு எதையும் நினைவுபடுத்துகின்றது? நம்முடைய வாழ்விலே சில சமயங்களில் நாம் சிறு சிறு செயல்களை செய்யும்போது இது மிக சாதாரண ஒரு செயல்தானே என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் மற்றவர்களுக்கோ அது ஒரு மிக பெரிய சாதனையாக அல்லது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமைவதை நம்முடைய வாழ்வில் அன்றாடம் பார்த்திருக்கிறோம். எனவே எப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவருக்கு அவர் அந்த விண்கலத்திலிருந்து இறங்கி முதல் அடியை நிலவின் மீது வைக்கும்போது அது ஒரு சாதாரண அடி வைப்பதாகத்தான் இருந்தது, ஆனால் மனு குலத்திற்கோ அது ஒரு மாபெரும் செயல், மறக்கக்கூடாத ஒரு செயல், வெற்றிமிக்க ஒரு செயல். நம் வாழ்விலும் அப்படித்தான். எனவே மிகச்சிறிய காரியங்களை நாம் செய்யும்போது, மிக சாதாரணமான செயல்களை நாம் மேற்கொள்ளும் போது இதுவும் முக்கியமானதே, இதுவும் புகழுக்குரியதே என்பதை நினைத்து செயல்பட்டால் வெற்றி நமதே. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: அவர் பெயர் மரியா.
3: மரியா கடவுளால் முன்குறிக்கப்பட்டவரா அல்லது மனிதரால் மிகைப்படுத்தப்பட்டவரா? இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியா என்னும் பெயரை கேட்டவுடன் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லை. பலர் கத்தோலிக்க திரு அவையில் மரியா என்னும் பெயரை கேட்டவுடன் புலகாங்கிதம் அடைந்து உணர்ச்சி வசப்பட்டு என் தாய் என் அருகில் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையை பெறுகின்றார்கள். சிலர் மரியா என்கின்ற இந்த பெயரை கேட்டவுடன் எவ்வித சலனமும் இன்றி மரியா கத்தோலிக்க திரு அவையின் ஓர் அடையாளம் என்பதோடு நிறுத்தி கொள்ளுகின்றார்கள். ஒரு சிலர் மரியா முக்கியமா என்று கத்தோலிக்க திரு அவையில் கூட கேட்கக்கூடிய சூழலையும் நாம் பார்த்திருக்கின்றோம். கத்தோலிக்க திரு அவையை தாண்டி கிறிஸ்தவர்கள் மத்தியில் மரியா என்னும் இந்த நபரை குறித்த சிந்தனைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதும் நமக்கு தெரியும். மரியா என்றால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர் என்று கூறக்கூடிய அளவிற்கு சில கிறிஸ்தவர்கள் துணிகின்றார்கள். கிறிஸ்தவத்தை தாண்டி வெளியே நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாவுக்கு என்று எத்தனையோ பக்தர்கள் இருக்கின்றார்கள். அன்னை மரியாவின் விழாக்கள், அன்னை மரியாவினுடைய திருத்தலங்கள் எல்லாம் இவற்றிற்கு சான்று பகருகின்றன. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்களை நாம் பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள் தொடங்கி நோவா வழியாக ஆபிரகாமில் நம் தந்தையை பெற்று எத்தனையோ நபர்கள், கடவுள் பயன்படுத்திய நபர்கள், அவர்களையெல்லாம் நாம் நன்மதிப்போடு நம் நினைவில் வைத்திருக்கின்றோம், நம்முடைய முன்மாதிரிகையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்தில் கடவுள் மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த மரியாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது எதற்கான இத்தகைய வேறுபாடுகள்? இந்த சவால் இன்று வரை நம் மத்தியில் இருக்கின்றது. மரியாவை குறித்து எதற்காக இத்தனை வேறுபாடுகளை கொண்ட கண்ணோட்டங்கள் இருக்கின்றன என்கின்ற அடிப்படை கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். இன்றைய யதார்த்த சூழ்நிலை என்னவென்றால், மரியா என்கின்ற நபரை பற்றிய சிந்தனை எழுந்தவுடன் ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் மட்டுமே தங்களுடைய கருத்தினை கூறி அந்த கருத்து தான் உண்மையான கருத்து என்று உறுதிப்பட கூற எத்தனிக்கின்றார்கள். விவாதங்களிலும் விதண்டாவாதங்களிலும் தான் நம்முடைய உரையாடல்களும் சிந்தனை கருத்துக்களும் இருக்கின்றனவே ஒழிய, விவிலியத்தின் அடிப்படையில் மரியாவை சிந்திக்க நம்மில் பலர் தவறிவிட்டோம், தயங்குகின்றோம், அல்லது விவிலியத்தின் அடிப்படையில் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதை தெரியாமல் வைத்திருக்கின்றோம். உணர்ச்சி பூர்வமாக மட்டுமே மரியாவை நம்மில் பலர் அணுகுகின்றோம். அந்த முறை முற்றிலும் சரியான முறையாக இருக்குமா என்றால் அது நிச்சயமாக இருக்காது. விவாதங்களிலும் விதண்டாவாதங்களிலும் மரியாவின் உண்மைத்தன்மையை கண்டு அறிவதை நாம் நிறுத்திவிட்டு விவிலியத்தின் அடிப்படையில் நாம் மரியாவை உற்று நோக்க முன்வருவோம். அதுவே நமக்கு மரியாவை பற்றிய சரியான கடவுள் விரும்புகின்ற புரிதலை கொடுக்கும். மீண்டும் கூறுகின்றேன், சரியான கடவுள் விரும்புகின்ற உண்மைத்தன்மையை நமக்கு கொடுக்கும். இதன் முறை என்ன? நாம் அனைவருமே விவிலியத்தை வாசிக்கின்றோம். நம்மில் பலர் விவிலிய கதாபாத்திரங்களையும் விவிலிய நிகழ்வுகளையும் எந்த கண்ணோட்டத்தில் வாசிக்கின்றோம்? இவையெல்லாம் முன்னொரு காலத்தில் நடந்த வரலாறு என்று நாம் கருதிவிட்டு ஒதுங்கி விடுகின்றோமா, அல்லது அந்த வரலாற்றை தாண்டி மீட்பின் வரலாற்றில் மனிதரோடு ஈடுபாடு கொண்ட கடவுளை அதில் சிந்திக்கின்றோமா? வரலாறு என்பது ஒரு தகவலுக்காக, கிறிஸ்தவின் மீது நான் விசுவாசம் என்னும் நம்பிக்கையை கொண்டிருக்கின்றேன், அப்படி என்றால் இந்த விசுவாசம் என்னும் நம்பிக்கையில் என்னுடைய மூதாதையர்கள் யார்? கடவுள் மனுக்குலத்தின் மீட்பிற்காக தொடக்கத்திலிருந்து இயேசு வரை யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்தார்? இறுதியாக தன் மகனையே மனிதராக பிறப்பித்து இயேசுவாக அனுப்பினாரே, இந்த நபர்களை எல்லாம் கடவுள் எதற்காக தேர்ந்தெடுத்தார்? அந்த நபர்கள் எல்லாம் நமது மீட்புக்காக, உங்களுடைய மீட்புக்காகவும் எனது மீட்பிற்காகவும் என்னவெல்லாம் செய்தார்கள்? எந்த சூழலில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? எந்த மனநிலையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டார்கள்? ஏற்றுக்கொண்ட கடவுளுடைய திட்டத்தினை என்னென்ன சூழல்களில் அவர்கள் நிறைவேற்றினார்கள்? மகிழ்ச்சியாக நிறைவேற்றினார்களா? சந்தேகத்தோடு நிறைவேற்றினார்களா? தயக்கத்தோடு நிறைவேற்றினார்களா? துன்பத்தோடு நிறைவேற்றினார்களா? சவால்களோடு நிறைவேற்றினார்களா? அல்லது அந்த சவால்களையும் தாண்டி எவ்வாறு கடவுளுடைய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் காண தவறிவிடுகின்றோம். எனவே இன்றிலிருந்து விவிலியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வரலாற்று கண்ணோட்டத்தோடு மட்டுமல்லாமல், ஒரு சில தகவல்கள் எனக்கு வேண்டும் என்பதற்காக என்கின்ற கண்ணோட்டத்தோடு மட்டுமல்லாமல், அதில் வாசிக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் மூலமாக கடவுளுடைய ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டின் வெளிப்பாடாகிய அவர்களுடைய செயல்பாடுகள், இவற்றையெல்லாம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நபர்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் கடவுளுடைய திட்டத்தின்படி தூய ஆவியாருடைய வழிகாட்டுதலில் நமக்காக அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்கின்ற சிந்தனையையும் நாம் நம்முடைய உள்ளத்தில் இருத்த வேண்டும். இல்லையென்றால் கடவுள் அங்கு பயன்படுத்திய எல்லா நபர்களையும் நாம் மறந்துவிட்டு, அவர்கள் நமக்கு செய்த உதவியையும் மறந்துவிட்டு, அவர்களை நம்முடைய சிந்தையிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய கண்ணோட்டம் மட்டும்தான் நமக்கு இருக்கும் என்பதை நம்முடைய சிந்தையில் இருத்த வேண்டும். எனவே விவிலிய நபர்களையும் நிகழ்வுகளையும் ஒரு வரலாற்று கோர்வையாக பார்க்காமல், மனுக்குல வரலாற்றில் மீட்பின் திட்டத்தின் அடிப்படையில் கடவுளுடைய ஈடுபாடுகளை சுட்டிக்காட்டும் நிகழ்வு கோர்வையாக நாம் பார்க்க வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமானது. வரலாற்று தரவுகளின் கோர்வை அல்ல, கடவுளுடைய ஈடுபாட்டு நிகழ்வுகளின் கோர்வையாக நாம் விவிலியத்தை காணுகின்ற பொழுது அதில் வரக்கூடிய மாந்தர்கள் அனைவரும் எவ்வளவு தூரத்திற்கு கடவுளுடைய கண்களில் முக்கியத்துவம் பெற்றவர்கள், கடவுளால் பயன்படுத்தப்பட்டவர்கள், கடவுளால் வழிகாட்டப்பட்டு தாங்கி பிடிக்கப்பட்டவர்கள் என்பது நமக்கு நன்றாக புரியும். அப்பொழுதுதான் இந்த நபர்களை எல்லாம் நாம் நன்றி மறவாமல் நம்முடைய உள்ளத்தில் நன்றி உணர்வோடு அவர்களை பார்க்க சொல்லும். இந்த தருணத்தில் தமிழர்களின் அடிப்படை அறநெறியின் கோட்பாடுகளை தாங்கி நிற்கக்கூடிய, அடிப்படை அடையாளங்களை தாங்கி நிற்கக்கூடிய, அடிப்படை விழுமியங்களை தாங்கி நிற்கக்கூடிய திருக்குறளிலிருந்து ஒரு குறளை உங்கள் சிந்தனைக்கு வைக்க விரும்புகின்றேன். 110வது குறள், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று வள்ளுவர் மிக அழகாக கூறுகின்றார். எத்தகைய உதவிகளை மறந்தாலும் விமோச்சனம் உண்டு, ஆனால் ஒருவர் தனக்கு செய்த நன்றியை, செய் நன்றியை மறந்தவர்களுக்கு விமோச்சனமே கிடையாது என்று தமிழ் மரபின் அடித்தளமாக விளங்கக்கூடிய வள்ளுவர் மிக அழகாக எடுத்து கூறுகின்றார். எனவே தமிழர்களாகிய நாம் இந்த குறளின் அடிப்படையில் விவிலிய மாந்தர்களை அணுகுகின்ற பொழுது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு நபரின் முக்கியத்துவம் நமக்கு புரியும். கடவுள் அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நாமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது.

0: செய்திகள். புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பெருவிழாவையொட்டி ரோம் நகருக்கு வருகை தந்த கான்ஸ்டாண்டின் நோபல் திரு அவையின் பிரதிநிதிகளை சந்தித்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கிறிஸ்தவர்களின் முழுமையான ஒற்றுமையை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து முன்னேற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கிறிஸ்தவ ஒன்றிப்பு முதுபெரும் தந்தை பர்த்தலோமேயு அவர்களுக்கும் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ரோம் வந்திருந்த குழுவினருக்கும் தனது நன்றியை தெரிவித்த திருத்தந்தை, இரு திரு அவைகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் சகோதரத்துவ உறவின் அடையாளமாக இந்த வருகைகள் அமைந்துள்ளன என்று குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு புனித அந்திரேயா திருவிழாவையொட்டி இஸ்தான்புலிலுள்ள பனார் பகுதியில் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் முதுபெரும் தந்தையர் ஆலயத்திற்கு மேற்கொண்ட தனது வருகையை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, முதுபெரும் தந்தை பர்த்தலோமேயுடன் நடைபெற்ற சந்திப்புகள் ஒருவருக்கொருவர் நல்லுறவை வலுப்படுத்தியதுடன் கிறிஸ்தவ ஒற்றுமை குறித்த பொதுவான விருப்பத்தையும் வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார்.
1: மறை மாவட்டத்தின் நிர்வாக அமைப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்ட சீர்திருத்தங்களுக்கு பிறகு தற்போது 3 கழித்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் புதிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். கான்ஃபார்மா ஃப்ராட்ரஸ் டுவோஸ் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்ற திருத்தூது மடலின் மூலம் இன் எக்லேசியாரும் கம்யூனியோனே என்ற அப்போஸ்தலிக்க அரசியல் அமைப்பில் இந்த திருத்தங்களை அவர் மேற்கொண்டுள்ளார். புனித பேதுருவிடம் இயேசு கூறிய நீ உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்ற வார்த்தைகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, பேதுருவின் பணியின் வழியாக திரு அவைகளின் ஒற்றுமையை உறுதிப்படுத்துவது ரோம் திரு அவையின் தனித்துவமான பணியாகும் என்று வலியுறுத்தினார்.
0: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டை ஊக்குவிக்கும் திருப்பீட துறைக்கு புதிய தலைவர்களை நியமித்துள்ளார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. அருள் சகோதரி அலெக்சாண்ட்ரா ஸ்மெர்லி அவர்களை தலைவராகவும், கர்தினால் பாபியோ பாஜியோ அவர்களை லௌதா தோசி உயர்கல்வி மையத்திற்கான சிறப்பு பொறுப்புடன் கூடிய இணை தலைவராகவும், பேரருள் திரு ஜோசப் பார்லாஸ் அவர்களை செயலாளராகவும் திருத்தந்தை நியமித்துள்ளார். இந்த 3 நியமனங்களை தொடர்ந்து வரும் செப்டம்பர் 1 நாளன்று இந்த மூவரும் பொறுப்பேற்றுக் கொள்வர் என்று அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது. டொன் போஸ்கோவின் சலேசிய அருள் சகோதரிகள் சபையின் உறுப்பினரான அருள் சகோதரி அலெக்சாண்ட்ரா ஸ்மெர்லி 2021 முதல் திருப்பிடத்துறையின் செயலாளராக பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2022 ஆண்டு முதல் திருப்பிடத்துறையின் தலைவராக பணியாற்றி வந்த கர்தினால் மைக்கேல் ஷெர்னி அவர்களை தொடர்ந்து அருள் சகோதரி ஸ்மெர்லி இந்த பொறுப்பை ஏற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: வத்திக்கானின் கண்காணிப்பு மற்றும் நிதி தகவல் ஆணையம் நிறுவப்பட்டு 15 நிறைவடைந்துள்ள நிலையில் அதன் விரிவான சீர்திருத்தத்திற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த சீர்திருத்தம் ஒரு புதிய சட்டத்தையும் அந்த ஆணையத்தின் முதல் உள்கட்டமைப்பு ஒழுங்குமுறைகளையும் அறிமுகப்படுத்துகிறது. இது வத்திக்கானின் வெளிப்படைத்தன்மை, நிதியை கையாளுவதில் நேர்மை மற்றும் அனைத்துலக நாடுகளுடனான இணக்கம் ஆகியவற்றின் மீதான அர்ப்பணிப்பை வலுப்படுத்துகிறது. பணமோசடி, பயங்கரவாத நிதி உதவி, பேரழிவு தரும் ஆயுதங்களின் பெருக்கம் மற்றும் நிதி மேற்பார்வை ஆகியவற்றை எதிர்ப்பதற்கான வளர்ந்து வரும் உலகளாவிய தரநிலைகளுக்கு ஏற்ப அமைந்துள்ள இந்த சீர்திருத்தங்கள் திரு அவை மற்றும் வத்திக்கான் நகர அரசின் செயல்பாடுகளை மாற்றி அமைப்பதாக அமைந்துள்ளன. இந்த புதிய கட்டமைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் 6 பணமோசடி தடுப்பு வழிகாட்டுதல் மற்றும் எக்மான் குழுவின் சட்டம் உள்ளிட்ட அண்மைய அனைத்துலக முன்னேற்றங்களையும் உள்ளடக்கியது.
0: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தற்போது தகவல் தொடர்பிற்கான திருப்பிடத்துறையின் செயலராக பணியாற்றி வரும் அருள்பணி லூசியோ ரூயிஸ் அவர்களை பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையின் புதிய செயலராக நியமித்துள்ளார். திருத்தந்தையின் பிறரன்பு பணி மற்றும் மனிதாபிமான திட்டங்களுக்கு திருப்பிடத்துறையே பொறுப்பாகும். ஜூன் 30 செவ்வாய் என்று அறிவிக்கப்பட்ட இந்த நியமனத்தை தொடர்ந்து அருள்பணி லூசியோ ரூயிஸ் அவர்கள் வரும் செப்டம்பர் 1 அன்று பொறுப்பேற்க உள்ளார். அருள்பணி ரூயிஸ் அவர்கள் கடந்த மார்ச் 1 முதல் பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையை வழிநடத்தி வரும் ஆயர் லூயிஸ் மரின்டி சான் மார்டின் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவார். தகவல் தொடர்பிற்கான திருப்பிடத்துறையின் தலைவராக மான்சராட் அல்வரட்டோ நியமிக்கப்பட்டது உட்பட ரோமானிய நிர்வாக அமைப்பில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு தலைமைத்துவ மாற்றங்களின் தொடர்ச்சியாக இந்த நியமனமும் இடம்பெற்றுள்ளது.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.